கொய்ரங்கி மை இருங்கை தெரியாரே மாத்தே தொய்ப்பாங்க ஓ ஐ ஹார்ட் ரேடியோ தெரியும் ஒத்தியா ஜியவா போ.